நேரம் 5:37 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் மனோ மற்றும் சித்ரா குரல்களில் பிறந்த வீடா புகுந்த வீடா.

நேரம் 5:40. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது இனிமையான கானங்களைக் கொண்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பொண்ணு வீட்டுக்காரன்.

நேரம் 5:45 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை.

இனிமையான கானங்களால் நம் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது. புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சியின் நிறைவான கானம் ராகுல், பிரேம்ஜி மற்றும் வடிவேல் ஆகியோர் குரல்களில் வருகிறது வேல்.

இதமான கானங்களால் இதுவரை நம் இதயங்களை வருடிச் சென்றது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். தினந்தோறும் காலை 6:10 நாம் கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பாக. தினந்தோறும் காலை 6:10 ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் கேட்கலாம் தேனிசை. நேரம் 5:56, 30 நொடி. இனி தொடர்வது வந்தே மாதரம்.

புத்தம்புது மலராக மலர்ந்திருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்து கூறி பக்தி கீதங்களை இசைத்திட வருகிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். விநாயகனை வணங்கி நிகழ்ச்சியை தொடங்கிட காத்திருக்கிறார் டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம்.

பக்தி மனம் கமழும் நிகழ்ச்சியாக உலாவந்து கொண்டிருக்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz-இல். நிலையத்தின் நேரம் 6:17. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் TM சவுந்தரராஜன் குரலில்.

நேரம் 6:21:30. பக்தி பாடல்களின் தொகுப்பாக உலாந்து கொண்டிருக்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் SP பாலசுப்ரமணியம் குரலில்.

எல்லா வளமும் நலமும் எல்லோரும் பெற்றிட இறைவனை வணங்கி நிற்கும் நேரமாக இது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகா ஹெர்ட்ஸில் தேனிசை தரும் அடுத்த பாடல் டாக்டர் சீர்காழிஜி சிவசிதம்பரம் குரலில்.

0: தேனிசை கேட்டீர்கள். பண்பரையில் தொடர்வது மாநிலச் செய்திகள்.
1: வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கூறி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த 1977 ஜூன் மாதம் இதே நாள் அரசியல் சாசனம் ஒடுக்கப்பட்ட போது என்ன நிகழ்ந்தது என்பதை இந்த நாள் நினைவூட்டுகிறது. அத்துடன் அவசர நிலை நடவடிக்கையின் அத்துமீறல்களால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் நாளாகவும் இது உள்ளது. உள்நாட்டு கலவரங்களை காரணம் காட்டி அரசியல் சாசனத்தின் 352 பிரிவின் கீழ் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது. அதன் காரணமாக மாநில அதிகாரத்தின் மீது மத்திய அரசு ஆதிக்கம் செலுத்தியது. இதனால் பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம் ஆகிய உரிமைகள் பறிக்கப்பட்டன. இந்த அவசர நிலை அமல்படுத்தப்பட்டு இன்றுடன் 50 நிறைவடைகிறது. இது தொடர்பாக கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த நிகழ்ச்சிகளின் நிறைவு விழா இன்று நடைபெறுகிறது. மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமை தாங்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒருங்கிணைந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜ், திரு வினோத் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது நேரடி நெல் கொள்முதல், பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் விவாதித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரமான நெல்லை அனுமதிக்கப்பட்ட ஈரப்பத அளவுடன் தடையின்றி கொள்முதல் செய்வது, கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்பாக சேமித்து உரிய காலக்கெடுவில் அரவைக்கு அனுப்புவது, நெல் மூட்டைகள் மழை நீரால் பாதிக்கப்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து அமைச்சர்கள் ஆய்வு செய்ததாக கூறப்பட்டுள்ளது. தேவைக்கேற்ப கிடங்குகள் மற்றும் புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்பது குறித்தும் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியாருக்கு நிகராக கைத்தறித்துறையில் 100% இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதே அரசின் நோக்கம் என்று கூறினார். இதில் உள்ள குறைகளை களைய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஆண்டிப்பட்டி அண்ணா கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஜய் பாலாஜி குறிப்பிட்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நேற்று முன்தினம் 10 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதையடுத்து முதலமைச்சர் திரு விஜய் உடனடியாக தலையிட்டு காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது

0: மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்படவுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. இதனை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும், இப்பட்டியலில் இடம்பெறாத பதிவெண்களுக்கான விடைத்தாள்களில் எவ்வித மதிப்பெண் மாற்றமும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை மாவட்ட தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்மூஸ் நீரிணை வாயிலாக தற்காலிக கடல்வழி தடத்தை திறக்கவுள்ளதாக ஓமன் அறிவித்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030ஆம் ஆண்டுக்குள் 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கன அடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதி சாலைகளில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் தலைக்கவசம் அணியாமலும் வாகனங்களுக்கு காப்பீடு இல்லாமலும் இயக்கிய 50 இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபாலசுவாமி கோயிலில் ஆனித்திருவிழாவின் ஒரு பகுதியாக சேஷ வாகனத்தில் பரமபதநாதனாக பெருமாள் வீதி உலா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தின் போது முதியோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் அலுவலகத்திற்குள் செல்வதற்கு மின்சார வாகனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்புக்குழு 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் பெரு நாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் லெபனானின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இணைந்திருப்பது 100.1 MHz எஃப்எம் கோல்ட் அலைவரிசையுடன். எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். காலை 7:25 திரையிசை, 7:30 ஆட்சவேரி செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம், வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லைப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் யோக அபியாசம், அதனைத் தொடர்ந்து டாக்டர் யு மோகனகுமாரி அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரைகானம். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர், எம்ஏ பாகீரதி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம்.

பிற்பகல் 2:30 முதல் 4 மணி வரை திரைகாணம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை. ஆர் ராகவேந்திரா அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், எம் ரவிச்சந்திரன் அவர்கள் மிருதங்கம், ஸ்ரீரங்கம் எஸ் கண்ணன் அவர்கள் மோர்சிங். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஷ்லேசன் டெல்லி அஞ்சல், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் நிகழ்ச்சியில் த லெகசி லிவ்ஸ் ஆன் பர்த் ஆனிவர்சரி ஆஃப் வி பி சிங், கிருஷா ஸ்ரீ வழங்கும் உரை. மெமரபிள் ஸ்டோரிஸ் சொல்பவர் பி கவின் பிரணவி, மியூசிக்கல் டேலண்ட் பி கே திவ்யஸ்ரீ வழங்கும் பாட்டு. ஓஷன்ஸ் த ப்ளூ ஹார்ட் ஆஃப் அர்த் உரை வழங்குபவர் ஏ ஹர்ஷித் வருண். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம்.

9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை ஐந்தும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: గ్రూప్ సి మ్యాచ్లో మొరాకో 4-2 తేడాతో హైతీని ఓడించి నాకౌట్ రౌండ్కు దూసుకెళ్లింది. మొరాకో ఆటగాడు అష్రఫ్ హకీమి మ్యాన్ ఆఫ్ ది మ్యాచ్గా ఎంపికయ్యాడు. అంతకుముందు మయామిలో జరిగిన మ్యాచ్లో బ్రెజిల్ స్కాట్లాండ్ను 3-0 తేడాతో ఓడించింది. ఈ విజయంతో బ్రెజిల్ గ్రూప్ సి విజేతగా నాకౌట్ దశకు చేరుకుంది. బ్రెజిల్ వరుసగా 15వసారి ప్రపంచకప్లో నాకౌట్ రౌండ్కు చేరుకుంది. వార్తలు ముగించే ముందు ముఖ్యాంశాలు మరోసారి. సైబర్ మోసాలు అరికట్టేందుకు డిజిటల్ ప్లాట్ఫామ్లు, బ్యాంకుల మధ్య సమన్వయం అవసరమని ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ అన్నారు. కేంద్ర వాణిజ్య పరిశ్రమల శాఖ మంత్రి పీయూష్ గోయల్ ఈ రోజు నుంచి 3 రోజుల పాటు లండన్లో పర్యటిస్తారు. తెలంగాణ, జార్ఖండ్, మహారాష్ట్ర, ఒడిస్సా, పశ్చిమ బెంగాల్, కర్ణాటక, కొంకణ్, గోవాలో కొన్ని ప్రాంతాల్లో ఈరోజు భారీ వర్షాలు కురిసే అవకాశం ఉందని భారత వాతావరణ శాఖ తెలిపింది. ఫిఫా ప్రపంచకప్ ఫుట్బాల్లో భాగంగా మయామిలో జరిగిన మ్యాచ్లో బ్రెజిల్ స్కాట్లాండ్పై 3-0 తేడాతో విజయం సాధించింది.
1: செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது. 4 மாநிலங்களில் 30,000 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் சாலை, மின்சாரம், தொழில்துறை வழித்தடங்கள், மெட்ரோ ரயில் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். பிராந்திய போக்குவரத்து இணைப்பு, தொழில்துறை வளர்ச்சி, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை உரிய தருணத்திற்குள் நிறைவு செய்வது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. திட்டப்பணிகளை தாமதமின்றி விரைவுபடுத்துமாறு அப்போது அதிகாரிகளை பிரதமர் கேட்டுக் கொண்டார். அதைத் தொடர்ந்து காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். இதற்கான பணிகளில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன மின்னணு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு அவர் அறிவுறுத்தினார். விழிப்புணர்வு பணிகளில் தேசிய மாணவர் படை மாணவர்கள், மை பாரத் தன்னார்வலர்களையும் பயன்படுத்துமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். இணையவழி குற்றங்கள் தொடர்பான புகார்கள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். மின்னணு தளங்களை தவறாக பயன்படுத்துவது குறித்து கவலை தெரிவித்த பிரதமர், வங்கிகள், மின்னணு தளங்கள் உள்ளிட்டவை ஒருங்கிணைந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். அங்கு அவர் இங்கிலாந்து வர்த்தக அமைச்சர் திரு பீட்டர் கெயில் உடன் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதற்கான முந்தைய பணிகள் குறித்து அவர் விவாதிக்க உள்ளார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக உலகளாவிய நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் அவர் உரையாட உள்ளார். இந்தியா இங்கிலாந்து வர்த்தக குழுமம் ஏற்பாடு செய்துள்ள வர்த்தகம் தொடர்பான அமர்விலும் திரு பியூஷ் கோயல் பங்கேற்க உள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தெரிவித்துள்ள கிரெம்ளின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் திரு டிமிட்ரி பெஸ்கோவ், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் தற்போது 60 பில்லியன் டாலர் அளவிற்கு நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். உலகின் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்றும் கிரெம்ளின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் கூறினார். பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்து மிஷன் மருத்துவமனை நிறுவனர் திரு டி கே சீனிவாசனை அவரது இல்லத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் இடம்பெற்றுள்ள தொகுப்பை தாம் வழங்கியதாக கூறியுள்ளார். மருத்துவ சேவையை தன்னலமற்ற சமூக பணியாக கொண்டு எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் நல்வாழ்வையும் திரு டி கே ஸ்ரீனிவாசன் விதைத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அவருடைய அர்ப்பணிப்பும் மனிதநேய பணிகளும் பாராட்டத்தக்கவை என்றும் திரு எல் முருகன் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கேந்திரிய வித்யாலயா கல்வி நிறுவனங்களுக்கு இடையே நடைபெற்ற தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற கல்வி நிறுவனங்களுக்கு இன்று பரிசு வழங்கப்படுகிறது. புதுதில்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளிகளுக்கும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் பரிசு வழங்குகிறாா்.

0: மண்டல ரீதியிலான போட்டிகளில் முதலிடம் பெற்ற தமிழகத்தில் மதுரையில் உள்ள பிஎம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலய பள்ளிக்கு பரிசு வழங்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் அண்மையில் நிலவிய சூழ்நிலையின் போது ஈரானிலிருந்து இந்தியர்களை மீட்பதற்கு உதவி செய்ததற்காக ஆர்மேனிய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாக கூறியுள்ளார். இந்தியா ஆர்மேனியா இடையே வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இருதரப்பு கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த தாங்கள் உறுதி பூண்டதாக திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நாடு முழுவதும் 545 பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்படுவதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 10 தபால் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையங்கள் திறக்கப்பட்டதாகவும் இந்த ஆண்டு மேலும் 10 சேவை மையங்கள் திறக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சிப் பொருத்தப்பட்ட 1,47,00,000 பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதால் அதற்கேற்ப வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு சத்தீஸ்கட் வேளாண் துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி நெல்லுக்கு பதில் பருப்பு வகைகளையும் எண்ணெய் வித்துகளையும் பயிரிடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இவற்றை பயிரிடும் குறைந்த நீர் வசதி கொண்ட வேளாண் நிலங்களை வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க சத்தீஸ்கட் அரசு முடிவு செய்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அங்குள்ள யார்கை மாகாணத்தின் யுமாரே நகரில் நிகழ்ந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.5 பதிவானது. முன்னதாக சான் பிலிப் நகரில் 7.2 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உண்டானது. இந்த நிலநடுக்கத்தால் அந்நகரங்களில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ஜப்பானிலும் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நாட்டின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.9 பதிவானது. டோக்கியோவிலும் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்ஷாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், தன்வி ஷர்மா, சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் தன்வி ஷர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் யூவோ லீயை வென்றார். சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் பெருநாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவினா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. மற்ற ஆட்டங்களில் மொரோக்கோ 4-2 என்ற கோல் கணக்கில் ஹெய்தி அணியையும், பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தையும் வென்றன. மாநிலங்களுக்கு இடையேயான தடகள சாம்பியன் போட்டியின் போல்வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த தேவ்குமார் மீனா புதிய தேசிய சாதனை படைத்தார். புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் 5.46 மீட்டர் உயரம் தாண்டி இச்சாதனையை படைத்தார்.

0: ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் லெபனாவின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்திய இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25. நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் திரையிசை பாடல் விவேகம் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியுள்ளவர்கள் அனிருத் ரவிச்சந்தர், யோகி பி, மாலி மனோஜ்.

0: திரு இசை கேட்டோம்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும்.

இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: தொடர்வது ஆட்சவேரி டெல்லியிலிருந்து.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை காரியக்ரம் ஆஜ் சவேரி.

0: Group A match of ICC Women's T20 World Cup in Manchester this evening. And with that, we end the morning news. Have a nice day.
1: आकाशवाणी से पेश है खबरनामा.
2: நேரம் 8:30 நிமிடம் 10 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இணைந்திருப்பது திரைக்கானம் ரசிக்க. முதல் பாடல் தேவிஸ்ரீ பிரசாத், திவ்யா ஆகியோர் குரல்களில், வில்லு திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: नमस्कार, मैं हूं कैलाश खेर और आकाशवाणी के सभी श्रोताओं को मेरा बारंबार प्रणाम और भारत की सेना को समर्पित ये मेरा गीत भारतीय सेना जो तीनों सेनाओं को समर्पित है, हर देशवासी को समर्पित है तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं। मैं हूं आपका कैलाश खेर।
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना। जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना। हर संकट का समाधान है भारतीय सेना। भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

நிலையத்தில் நேரம் 8:48 20 100.1 MHz FM கோல்ட் வழங்கி கொண்டிருந்த திரைக்கானத்தில் அடுத்த பாடல் சாதனா சர்க்கம் குரலில் சத்தியம் திரைப்படத்திற்காக.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

நேரம் 8:55 33 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் நிறைவான பாடல் தனி ஒருவன் இந்த படத்திலிருந்து.

மீண்டும் இணைவும் 10:30 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இதே அலைவரிசையில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். முதலில் ரா ரா மா இண்டிதாகா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஆசாவேரி ராகம், ஆதி தாளம்.

அசாவேரி ராகத்தில் அமைந்த ராராமா இண்டிதாகா தியாகராஜா கீர்த்தனையில் கேட்டீர்கள். அடுத்து இனி ஹிரண்மயம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் லலிதா ரூபகதாளம்.

நேரம் 9:39. அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசர் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நிறைவாக தூக்கிய திருவடி என தொடங்கும் சுத்தானந்த பாரதி பாடல், ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்.

அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 10:30 23 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 MHz எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் மனதிற்கு இதமளிக்கும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியுடன் நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள். முதல் பாடல் நட்புக்காக படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலை பாடியுள்ளவர்கள் கிருஷ்ணராஜ், சுஜாதா.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

நிலையத்தில் நேரம் 10:44. 17 நொடி. நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. தொடரும் பாடலின் படம் ராமன் அப்துல்லா. பாடலை பாடியுள்ளவர்கள் பவதாரணி, அருண்மொழி.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: நேரம் 10:54:45. சுகுமான ராகங்கள் வழங்கும் நிறைவான பாடல் மறுமலர்ச்சி. இந்த படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன், சித்ரா ஆகியோர் பாடியது.

0: கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள்.
1: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
0: மீண்டும் இணைவோம் 11:10 திரைகானம் நிகழ்ச்சியில்.

0: நேரம் 11:10, ஆகாஷ்வாணி சென்னை.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் திரைகானம் ரசிக்கலாம். 11:30 வரை முதல் பாடல் மாணிக்க விநாயகம், வித்து ஆகியோர் குரல்களில் தூள் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: திரைகானத்தின் நிறைவான பாடல் ராவணன் படத்திலிருந்து, விஜய் பிரகாஷ் கீர்த்தி சகாத்தியா பாடியது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேரம் 12:50 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் குரல் அமுதம் கேட்கலாம்.

0: பகையையும் நட்பாக மலர்த்தி கொண்டு நடக்கும் பண்புடையவனின் பெருந்தன்மையில்தான் உலகமே தங்கியிருக்கிறது. குறள் எண் 874, அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமை கண் தங்கிற்று உலகு.
0: பகையையும் நட்பாக மலர்த்தி கொண்டு நடக்கும் பண்புடையவனின் பெருந்தன்மையில்தான் உலகமே தங்கியிருக்கிறது. குறள் எண் 874, அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
2: வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக ஒலித்தது குறளமுதம். இனி இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். நிகழ்ச்சியில் எம்ஏ பாகீரதி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின்.

வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரைகாணம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

மாலை 5 மணிக்கு அரங்கிசை. ஆர். ராகவேந்திரா அவர்களின் பாட்டு. வி. வி. ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின். எம். ரவிச்சந்திரா அவர்கள் மிருதங்கம். ஸ்ரீரங்கம் எஸ். கண்ணன் அவர்கள் மோர்சிங். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஷ்லேஷன் டெல்லி அஞ்சல். 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் த லெகசி லிவ்ஸ் ஆன் பர்த் ஆனிவர்சரி ஆஃப் வி. பி. சிங். கிருஷா ஸ்ரீ வழங்கும் உரை. தொடர்ந்து மெமரபிள் ஸ்டோரி, சொல்பவர் பி. கவின் பிரணவி. மியூசிக்கல் டேலண்ட், பி. கே. திவ்யஸ்ரீ வழங்கும் பாட்டு. ஓஷன்ஸ் த ப்ளூ ஹார்ட் ஆஃப் அர்த், உரை வழங்குபவர் ஏ. ஹர்ஷித் வருண். இவை அனைத்தும் பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் நிகழ்ச்சியில் இன்று 7:10. 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கண்ட்ரி வைட். 9:45 இன்சைட்ஸ். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை 5 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

நேரம் 12:04:20. 100.1 MHz எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் தொடர இருப்பது திரைகானம். முதல் பாடல் TM சௌந்தரராஜன் குரலில், ராமன் எத்தனை ராமனடி படத்திலிருந்து.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் சொர்க்கம் படத்திலிருந்து. பாடல் ஒலிக்கும் நேரம் 12:12 நொடி.

ஏ சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா SMS வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இத ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு SMS மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இத நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்க கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.

100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா ஆகியோர் குரல்களில் உயர்ந்த மனிதன் படத்திலிருந்து.

0: என்ன ரொம்ப நேரமா ஏதோ டீப்பா யோசிச்சிட்டே இருக்க?
1: ஒண்ணும் இல்ல, நம்ம கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அதே சமயத்துல டிஃபரெண்ட் ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
0: ஏதாச்சும் பாத்திரம் இல்ல ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி பொம்மை,
1: அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா எல்லாருமே பண்றதுமா, நான் கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பேசாம ஒரு மரக்கன்று கொடுத்தா என்ன?
0: மரக்கன்றா? அது எப்படி யூஸ்ஃபுல்லா நீ சொல்ற?
1: நீ சொல்ற கிஃப்ட் அவங்களுக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஆனா நான் சொல்ற கிஃப்ட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், வரப்போற தலைமுறைகளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதே சமயத்துல இயற்கையை பாதுகாத்த மாதிரி இருக்கும்.
0: ஏய், சூப்பர் ஐடியா. திரைக்கானத்தின் நிறைவான பாடல் ஒலிக்கிறது பி சுசீலாவின் குரலில் தில்லா நா மோகன் அம்பாள் படத்திலிருந்து.
2: தரகடதாம்

0: ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயகத்தின் மீதும் அரசியல் அமைப்பின் மீதும் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அவசர நிலை பிரகடனம் என்று குறிப்பிட்டுள்ளார். 21 மாதங்கள் இது நீடித்ததாகவும் இந்த காலகட்டத்தில் ஜனநாயகம் முடக்கப்பட்டு அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மீதான இத்தகைய தாக்குதல்கள் இனி ஒருபோதும் நிகழக்கூடாது என்று இந்நாளில் அனைவரும் உறுதியேற்போம் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தி அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தினை குருகிராமில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். உலகிலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் அடிப்படையிலான மின் விநியோக கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 6 கோடிக்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோகர் லால் கூறினார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது. மகாராஷ்டிரா, பஞ்சாப், தமிழகம் உட்பட 16 மாநிலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக சிபிஐயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் சென்னை மற்றும் கொல்கத்தாவில் தலா 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட 200க்கும் மேற்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சிபிஐ அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு வங்கத்தில் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த சேமிப்பு கிடங்கு இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்றார். காயமடைந்தவர்களில் ஒருவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராம் ஜென்மபூமி அறக்கட்டளைக்கு கிடைத்த நன்கொடைகள் குறித்து நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீதிபதிகள் திருமதி பி.வி. நாகரத்னா, திரு ஜாய்மல்யா பக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் இந்த மனு முறைப்படி பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். உலக வெண்புள்ளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி வெண்புள்ளிகள் இயக்கம் சார்பில் 1 கூடி வரைவோம் என்ற நிகழ்ச்சி மதுரையில் நடைபெறுவதாக அதன் செயலாளர் டாக்டர் உமாபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வெண்புள்ளிகள் அப்படின்றது உடம்புல அங்கங்க வெள்ள வெள்ளையா இருக்கும். இதை விட்டிலைகோ லூகோடர்மா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னா, நம்ம உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு கிருமிகளை வந்தா கொல்றதுக்காக இருக்கு. இந்த வெண்புள்ளிகள் வந்த விஷயத்துல நமது உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு மெலனோசைட் அப்படின்ற உடலுக்கு தேவையான ஒரு செல்லை தவறாக கிருமி என்பதனால் அதை அழித்து விடுகிறது. நமது வெண்புள்ளி இயக்கம் சார்பில் மதுரையில் உள்ள தி அமெரிக்கன் கல்லூரியில வெண்புள்ளி தினத்தை 1 கூடி வரைவோம், அதாவது ஆங்கிலத்துல மாஸ் பெயிண்டிங் என்ற பெயர்ல நடத்த இருக்கிறோம். வெண்புள்ளிகள் நோய் அல்ல, அது ஒருவரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவாது, பரம்பரை பரம்பரையா வராது என்கிற அறிவியல் உண்மையை நீங்களும் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் அன்புடன் வேண்டுகிறோம்.

வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கராகஸில் நேரிட்ட இந்த நிலநடுக்கத்தை அடுத்து அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ், அத்தியாவசிய பணிகள் மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும் என்றார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வெனிசுலா அதிபர் கூறினார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் ஷௌர்யா திலீப் பர்னி

0: மகளிர் 25 மீட்டர் பிரிவில் ஷௌர்யா திலீப் பர்னி வெள்ளிப்பதக்கத்தையும் ரியா துகல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 25 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புல்லாவில் தொடங்கிய 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. இதுவரை நடைபெற்ற 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஈரானின் பர்ஹாம் மக்சூட்லுவை வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50, 15 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. மெல்லிசை கேட்கலாம். முதல் பாடல் சுத்தானந்த பாரதி இயற்றி எல் கிருஷ்ணன் இசையமைத்து பி. லீலா பாடியுள்ள பாடல்.

நேரம் 1:10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இசை மலர் நிகழ்ச்சியில் டாக்டர் எம்ஏ பாகீரதி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு தொடக்கமாக 5 கரத்தனை திருமூலர் திருமந்திரம்.

இசைமலர் நிகழ்ச்சியில் டாக்டர் எம்ஏ பாகீரதி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது தலையே நீ வணங்காய், திருநாவுக்கரசர் தேவாரம்.

இசைமலர் நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் எம் ஏ பாகிரதி அவர்கள் பாடிய பக்தி பாடல்கள் கேட்டோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம்.

0: தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைகானத்தில் தொடர்ந்து ரிதம் திரைப்படத்திற்காக உன்னி மேனன் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை

ஆகாஷவாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைகானம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வெற்றி விழா திரைப்படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: திரைக்கானத்தில் தொடர்ந்து கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்திற்காக கிருஷ்ணச்சந்திரன் எஸ் ஜானகி இளையராஜா பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: ரக்ஷணா ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: எங்கு பிறந்த போதும், என்ன உண்ட போதும், எதை உடுத்திய போதும், சிந்தனை ஒன்றே. இந்தியா. பாரதம் எங்கள் சுவாசம்.
2: சின்னத்தம்பி பெரிய தம்பி படத்திலிருந்து சித்ரா குரலில் பாடல் ஒன்று கேட்போமானீர்களே.

நேரம் 5 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஆர். ராகவேந்திரா அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி. வி. ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், எம். ரவிச்சந்திரா அவர்கள் மிருதங்கம், ஸ்ரீரங்கம் எஸ். கண்ணன் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஈ. வசுதா என துவங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சஹானா ராகம், ஆதிதாளம்.

அரங்கிசையில் ஆர் ராகவேந்திரா அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், எம் ரவிச்சந்திரா அவர்கள் மிருதங்கம், ஸ்ரீரங்கம் எஸ் கண்ணன் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் அடுத்து பக்கல நிலப்படி, தியாகராஜர் கீர்த்தனை, கரஹரப்பிரியா ராகம், மிஸ்ர சாபுதாளம்.

வழங்குபவர் ஏ. ஹர்ஷித் வருண். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம். நள்ளிரவிற்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், உஸ்தத் யூனஸ் ஹுசைன் கான் அவர்களின் பாட்டு, 4:10 பொங்கும் மங்களம், பழைய வண்ணை ஏ என் பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை, வடபழனி எஸ் வடிவேலு அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஆர்ட்சவேரே, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, ஸ்ரீகாளஹஸ்தி என் கே சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை, பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், எஸ் சந்திரிகா அவர்களின் வீண இசை, ஆர் அக்ஷய் ராம் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பாரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை, வசுந்தரா ராஜகோபால் அவர்களின் பாட்டு, கல்யாணி சங்கர் அவர்கள் வயலின், பி பி வி கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், ஓலையில் உறங்கும் வரலாறு எஸ் உத்ரா வழங்கும் உரை, மயக்கத்தை மறுப்போம் மனிதத்தை காப்போம், சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான நாளை முன்னிட்டு வி காவியா வழங்கும் உரை, ஊமை எதிரி சிறுநீரக பாதிப்பு உரை வழங்குபவர் எம் மும்தாஸ், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: தொடர்வது விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல்.

ஆதரஸ்ய ஆவசியக்தாம் அபி உத்கோஷயத். வசுதைவ குடும்பகம் இதி பாரதஸ்ய பிராச்சீன தர்சனம் உத்ரித்ய அதிக சகாரிய பூர்ண விஸ்வ வ்யவஸ்தாயாஹ நிர்மாணாய தமேவ மார்க தர்சக சித்தாந்தம் நிர்திஷ்டவாஞ்ச. ஹரியானா ராஜ்யஸ்ய குருகிராமே பாரதஸ்ய பிரிக்ஸ் அத்யக்ஷதா 2026 இத்யந்தர்கதே த்விதிவசியம் பிரிக்ஸ் ஊர்ஜா மந்திரிணாம் சம்மேலனம் ஆரப்தம். கேந்திரிய வித்யுத் மந்திரி மனோஹரலால் கட்டரஹ அவதத் யத் ஆர்த்திக விருத்தியர்த்தம் சாமாஜிக பிரகத்யர்த்தம் மானவ விகாசாய ச ஊர்ஜா அத்யாவசியகி அஸ்திதி. வெனேஜுவேலா தேசஸ்ய ராஷ்டிரபதி பதாசீனா டெல்சி ரோட்ரிக்ஸ் வர்யா அத்ய பிராத்தஹ காலே கராகஸ் நகரே க்ஷேத்ரம் பரிதஷ்ச 0.27 மீட்டர் தீவிரதாங்கானாம் பூகம்பானாம் காரணேன பஹூனி பவனானி பக்னிபூதானி இதி உக்தவதி. தயா ஆபத்காலஸ்ய கோஷணா ச க்ருதா. ராஷ்ட்ரபதி அவதத் யத் சக்திசாலி பூகம்பானாம் ஷ்ருங்கலாயாஹ அனந்தரம் 32 ஜனாஹ மிருதாஹ 700தோதிகாஷ்ச ஜனாஹ வ்ரணிதாஹ சந்திதி. ஏதன்நிமித்தம் உபராஷ்ட்ரபதி சிபி ராதாகிருஷ்ணன் வர்யஹ பிரதானமந்திரி நரேந்திர மோடி ச துக்கம் பிரகடிதவந்தௌ. சாமாஜிக பிரசார மாத்யமே பிரதானமந்திரிணா மோடினா உக்தம் யத் பாரதம் சர்வைஹி பீடிதைஹி சஹ ஐக்யேன ஸ்திதமஸ்தி சர்வேப்யஶ்ச யதாசம்பவ சஹாய்யம் ப்ரதாதும் ச ஆஷ்வஸ்திம் அததாத். பிரதானமந்திரி நரேந்திர மோடி அத்ய பாரதே அமேஜோன் சன்ஸ்தாயாஹ 48 பில்லியன் டாலர் இத்யஸ்ய அபிலேக்ய நிவேஷஸ்ய ஸ்வாகதம் அகரோத். ஸ்ரீ மோடி நவதேஹல்யாம் அமேஜோன் சன்ஸ்தாயாஹ முக்கிய காரியகாரி அதிகாரி என்டி ஜெஸ்ஸி இத்யேதமபி மிலிதவான். அத்ய பிராத்தஹ ஜாபான தேசஸ்ய ஐஷான்ய பாகே 7.2 தீவிரதாயாஹ சக்தசாலி பூகம்பஹ அபவத் யேன நியூனாதிநியூனம் 4 ஜனாஹ ஆஹதாஹ. இவாத்தி பிராந்தஸ்ய பூர்வதட்டே பிராயஹ 40 கிலோமீட்டர் மிதே காம்பீரியே 6.9 தீவிரதாயாஹ கம்பனம் அபவத். உபராஷ்ட்ரபதிஹி ராஜ்யசபாயாஹ சபாபதிஷ்ச சிபி ராதாகிருஷ்ணன் வர்யஹ அத்ய ராஜ்யசபாயாஹ நவநிர்வாசிதான் புனஹ நிர்வாசிதான் ச 10 சதஸ்யான் சாம்சதத்வேன சபதம் அகாரயத். வாணிஜ்யோத்யோக மந்திரி பியூஷ கோயல அத்ய யுனைடெட் கிங்டம் தேசஸ்ய லண்டன் நகரஸ்ய த்ரிதிவசியாம் ஆதிகாரிக யாத்ராம் ஆரபத். யாத்ராவதௌ சஹ பாரத் யூகே வியாபக ஆர்த்திக வியாபார அனுபந்தஸ்ய அக்ரிம மாசஸ்ய 15 தினாங்கே பிரவர்த்தஸ்ய சஹச்சர த்ரிகுண யோகதான சம்மேலனஸ்ய ச காரியான்வயனஸ்ய சஜ்ஜதாயாஹ சமீக்ஷாம் கரிஷ்யதி. பிரியாஹ ஸ்ரோதாரஹ அந்தே க்ரீடா வார்த்தாசு. விஸ்வ பாதகந்துக கிரீடாயாம் அத்ய மோண்டேரே நகரே தக்ஷிண கொரியா தேசம் விருத்திய 1-0 இதி அங்காபியாம் விஜயம் பிராப்ய தக்ஷிணாப்பிரிக்கா பிரதமவாரம் ஃபீஃபா விஸ்வ சஷகஸ்ய நிர்ணாயக சரணம் பிரதி பிரவிஷ்ட. சமூக அ கிரீடாயாம் தக்ஷிணாப்பிரிக்காயாஹ கிருதே 1 கோல இத்யுக்தே லக்ஷ்யபேதனம் தாபேலோ மாசேகோ இத்யனேன கிருதம். பாரததேசம் விருத்திய பாங்களாதேசஹ ஐசிசி மஹிலா T20 விஸ்வசஷகே அத்ய மேன்செஸ்டர் நகரஸ்தே எமிரேட்ஸ் ஓல்ட் ட்ரெஃபர்ட் கிரீடாங்கணே சமூக அ கிரீடாயாம் ஸ்பர்திஷ்யதே. கிரீடா பாரதீய சமயானுசாரம் சாயம் சார்ந்த 7 வாதனே ஆரப்ஸ்யதே. பிரியாஹ ஸ்ரோதாரஹ முக்கிய வார்த்தாஹ புனரேகவாரம். அத்ய சம்விதான ஹத்யா திவசஹ ஆச்சரியதே. ஆபத்கால காலே லோக்தாந்திரிக முல்யானாம் ரக்ஷயந்திரிப்யஹ பிரதானமந்திரிணா நரேந்திர மோடினா ஸ்ரத்தாஞ்சலிஹ சமர்பிதா. விதேச காரியமந்திரி டாக்டர் எஸ் ஜெய்சங்கர வைஷ்விக சமஸ்யானாம் மத்தியே திருடத்தர சஹயோகஸ்ய ஆவாஹனம் கிருத்தவான். பாரதஸ்ய பிரிக்ஸ் 2026 இத்யஸ்ய அத்யக்ஷதாயாஹ அந்தர்கதம் குருகிராம நகரே பிரிக்ஸ் ஊர்ஜா மந்திரிணாம் சம்மேலனம் ஆரபத. வெனிஜுவேலா தேசே எகஸ்ய அனந்தரம் அபரத்வேன பிரபல பூகம்பஹ ஆகத இதி வார்த்தாஹ.

ஸ்டோரி ஃபில்டு வித் இமேஜினேஷன் அண்ட் மீனிங். Next, we move on to a delightful musical segment. We invite Divyasri to present a vocal recital. Let us enjoy the beauty of music through this wonderful musical performance.

பி நீ சாணி ரசாரி கரி சாணி ரசாரி க பத சாணி த பரி க பாமாக பாமாக சாணித சாணி ரகரி சா பதரி சாணி த பமாக சரி க பத பத ரி க பத சா தச பத சரி கரி கரி க சாணி த பத பாமாக கரி க சாணி கரி சாணி த

கண் வருக எனதாருயிர் வருக அபிராமா எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக எனதாருயிர்

அமர சிறை சிந்தா சுரர் கிளை வேரோடு மடிய அடுதீரா. சிந்தை மகிழும் அருகா குறவர் இளவஞ்சி மருவும் அழகா. அமர சிறை

0: ஓஷன்ஸ் அப்சார்ப் அலாட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. திஸ் கேன் மேக் த சி வாட்டர் மோர் ஆசிடிக், விச் கேன் ஹார்ம் கோரல்ஸ் அண்ட் ஷெல்ஃபிஷ். ஸோ ஓஷன்ஸ் ஆர் அண்டர் ப்ரெஷர் ஃப்ரம் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அண்ட் ஓவர் ஃபிஷிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். வாட் கேன் வி டூ? எஸ், ஈவன் சில்ட்ரன் கேன் ஹெல்ப். சம் பீப்புள் திங்க் ஐ எம் ஜஸ்ட் ஒன் பர்சன், வாட் டிஃப்ரென்ஸ் கேன் ஐ மேக்? பட் ரிமெம்பர், எவ்ரி பிக் சேஞ்ச் பிகின்ஸ் வித் ஸ்மால் ஸ்டெப்ஸ். ஹியர் ஆர் சிம்பிள் ஆக்ஷன்ஸ் வீ கேன் டூ. ஃபர்ஸ்ட், ரெடியூஸ் பிளாஸ்டிக் யூஸ். கேரி அ கிளாத் பேக். யூஸ் அ ஸ்டீல் ஆர் ரீயூசபிள் வாட்டர் பாட்டில். சே நோ டு சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் லைக் ஸ்ட்ராஸ் அண்ட் பிளாஸ்டிக் கப்ஸ். செகண்ட், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். செக்ரிகேட் வேஸ்ட் அட் ஹோம், வெட் வேஸ்ட் அண்ட் ட்ரை வேஸ்ட். மேக் ஷுர் பிளாஸ்டிக் கோஸ் டு ப்ராப்பர் ரீசைக்ளிங். தேர்ட், கீப் அவுட் சரௌண்டிங்ஸ் கிளீன். இஃப் யூ த்ரோ வேஸ்ட் ஆன் ஸ்ட்ரீட்ஸ், ரெயின் வாட்டர் வில் கேரி இட் டு ட்ரெயின்ஸ், தென் ரிவர்ஸ் அண்ட் ஃபைனலி டு த சீ. ஸோ கீப்பிங் அவர் ஸ்ட்ரீட்ஸ் கிளீன் ஆல்சோ ப்ரொடெக்ட் தி ஓஷன். ஃபோர்த், சேவ் வாட்டர். லெஸ் வாட்டர் வேஸ்ட் மீன்ஸ் லெஸ் சீவேஜ் ஓவர் ஃப்ளோ அண்ட் பொல்யூஷன். ஸ்மால் ஸ்டெப்ஸ் லைக் க்ளோசிங் த டேப் ஆல் ப்ரஷிங் மேட்டர். ஃபிஃப்த், ரெஸ்பெக்ட் மரீன் லைஃப். நெவர் பை ஐட்டம்ஸ் மேட் ஃப்ரம் கோரல் ஆர் சீஷெல்ஸ் டேக்கன் இல்லீகலி. டூ நாட் டிஸ்டர்ப் அனிமல்ஸ் ஆன் பீச்சஸ். சிக்ஸ்த், ஜாயின் ஆர் சப்போர்ட் பீச் கிளீனப்ஸ். ஈவன் கலெக்டிங் அ ஸ்மால் பேக் ஆஃப் லிட்டர் கேன் சேவ் அனிமல்ஸ். செவன்த், ஸ்ப்ரெட் அவேர்னஸ். டாக் டு ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். போஸ்டர்ஸ், ஸ்பீச்சஸ் அண்ட் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் கேன் இன்ஸ்பயர் அதர்ஸ். வென் வி ப்ரொடெக்ட் தி ஓஷன், வி ப்ரொடெக்ட் அவர் ஓன் ஃபியூச்சர். வை திஸ் மேட்டர்ஸ் ஃபார் இந்தியா? இந்தியா இஸ் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரி வித் அ லாங் கோஸ்ட் லைன். வி ஹாவ் தி அரேபியன் சி ஆன் தி ஒன் சைட், தி பே ஆஃப் பெங்கால் ஆன் தி அதர், அண்ட் தி இந்தியன் ஓஷன் பிலோ. மெனி இந்தியன் சிட்டிஸ், டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ் டிபெண்ட் ஆன் தி சி. ஃப்ரம் ஃபிஷர்மேன் டு போர்ட் ஒர்க்கர்ஸ், ஃப்ரம் ஷிப் பில்டர்ஸ் டு கோஸ்டல் ஃபார்மர்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் லைவ்ஸ் ஆர் கனெக்டட் டு தி ஓஷன். இஃப் தி ஓஷன் இஸ் பொல்யூட்டட், ஃபிஷ் ரெடியூஸ், ஸ்டார்ம்ஸ் கேன் பிகம் ஸ்ட்ராங்கர், கோஸ்டல் ஏரியாஸ் கேன் சஃபர், அண்ட் ஃபைனலி இட் அஃபெக்ட்ஸ் ஆல் ஆஃப் அஸ், ஈவன் தோஸ் லிவிங் ஃபார் ஃப்ரம் தி சீ. ஸோ ப்ரொடெக்டிங் ஓஷன்ஸ் இஸ் நாட் ஓன்லி அ குளோபல் டியூட்டி, இட் இஸ் ஆல்சோ அவர் நேஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. டு கன்க்ளூட், ஓஷன்ஸ் ஆர் ட்ரூலி தி ப்ளூ ஹார்ட் ஆஃப் அர்த். தே கிவ் அஸ் ஆக்சிஜன், கண்ட்ரோல் கிளைமேட், பிரிங் ரெயின், சப்போர்ட் சீ லைஃப் அண்ட் ப்ரொவைட் ஃபுட் அண்ட் ஜாப்ஸ். பட் டுடே திஸ் ப்ளூ ஹார்ட் நீட்ஸ் ஆர் கேர். லெட் அஸ் மேக் அ ப்ராமிஸ் டு ரெடியூஸ் பிளாஸ்டிக், டு கீப் என்வாயன்மெண்ட் கிளீன், டு ப்ரொடெக்ட் மரீன் லைஃப் அண்ட் டு ரெஸ்பெக்ட் நேச்சர். பிகாஸ் இஃப் யூ சேவ் அவர் ஓஷன்ஸ், வி சேவ் அவர் பிளானட், அண்ட் இஃப் யூ சேவ் அவர் பிளானட், வி சேவ் அவர் ஃபியூச்சர். தேங்க் யூ ஃபார் லிசனிங்.
1: Thank you, Arshit Varun, for that informative and thought-provoking talk on Oceans, the Blue Heart of Earth. With that, we come to the end of today's Buds and Blossoms.

0: நேரம் 7:45. ஆகாஷவாணி தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் NLC-யின் 3% வரையிலான பங்குகளை விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு குறித்து மாநில அரசின் வருத்தத்தை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை மேலும் குறைக்கும் எந்தவொரு முடிவையும் தமிழக அரசு கொள்கை ரீதியாக எதிர்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு, கனிமவள மேம்பாடு, முக்கிய உட்கட்டமைப்பு ஆகியவற்றில் NLC நிறுவனம் முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய சொத்து என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் பங்குகளை குறைத்தால் இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பொதுத்துறை நிறுவனங்களின் பொது உடைமைத்தன்மைக்கு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கை நிதி சார்ந்த அம்சங்களை கடந்து மாநில மக்களின் நீண்டகால நலன்கள், நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிப்பதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகள் குறைக்கப்படக்கூடாது என்பதில் தமிழக அரசு தொடர்ந்து உறுதியாக இருந்து வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நிறுவனங்கள் முழுமையாக அரசின் உரிமையிலும் கட்டுப்பாட்டிலும் மட்டுமே நீடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் எண்ணங்களையும் கொள்கை ரீதியிலான ஆட்சேபனைகளையும் மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று தாம் நம்புவதாகவும் திரு விஜய்

0: தெரிவித்துள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் கட்டாயம் வழங்கப்படும் என்று கூறினார். மாநில அரசுகள் கடனுதவியை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு பயனுள்ள கட்டமைப்பு வசதிகளை அமைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தொழில் நிறுவனங்கள் அமைப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அரசின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் வலுவாக சென்று சேர்க்கும் வகையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளின் பட்டியல் மீண்டும் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டாஸ்மாக் நிர்வாகத்தை முறைப்படுத்துவது மற்றும் கடைகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக புதிய சட்ட வரைவு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் குற்றங்களை கட்டுக்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த ஒரு மாத காலமாக தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள் பொதுமக்களை அச்சமடைய செய்துள்ளதாக கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கை சரிசெய்ய சமரசமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி விரைவு ரயில் அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து இரவு 9 மணிக்கு இந்த ரயில் புறப்படும். வரும் 30ஆம் தேதி வேளாங்கண்ணியிலிருந்து வரும் ரயில் தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் பங்களாதேஷ் அணி சற்றுமுன் வரை 9 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 59 ரன் எடுத்துள்ளது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பங்களாதேஷ் முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் வீராவன் ஆடம் செரீனா கனி இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் பிரார்த்தனா தாம்ப்ரே இணை மற்றும் ருதுஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் சியான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. தம்புலாவில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் இந்தியா ஏ அணியின் சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 132 ரன் குவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:50.
2: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் போதைப் பொருள் இல்லாத இந்தியா திட்டத்தின் மூலம் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து எமது ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள், உலக வெண்புள்ளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு இயக்கத்தின் செயலாளர் டாக்டர் உமாபதி எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் கீழ் போதைப் பொருள் இல்லாத இந்தியா திட்டத்தின் மூலம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள்.
3: போதையில்லா இந்தியாவை உருவாக்கவும் பின் குழந்தைகளை பாதுகாக்கவும் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதில் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் கீழ் நாசா முக்த் பாரத் அபியான் திட்டத்தின் மூலம் ராணிப்பேட்டை மாவட்ட முழுவதும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் நகரம் மற்றும் கிராமப்புறங்கள், அரசு பள்ளிகள், மக்கள் கூடும் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் விழிப்புணர்வு செய்யப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை

வட்டத்திற்குட்பட்ட பெண்ணகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உறவுகள் கலைக்குழு மூலம் குழந்தைகள் திருமண தடை சட்டம் குறித்தும் குழந்தை தொழிலாளர் முறை பாலியல் சீண்டல் குறித்தும் போதைப் பொருள் தடுப்பு குறித்தும் போக்சோ சட்டம் என்றால் என்ன, குழந்தைகள் உதவி எண் 10-98 குறித்து ஒயிலாட்டம், மயிலாட்டம், பாடல், நாடகம் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு

0: மாணவர்களுக்கு விழிப்புணர்வு செய்யப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஜீவநந்தினி தெரிவிக்கும் பொழுது,
1: ராணிப்பேட்டை குழந்தை நல பாதுகாப்பில் இருந்து ப்ரோக்ராம் பண்ணாங்க. அதுல இருந்து எங்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான நடைபெறும் பிரச்சனைகள் பற்றி சொன்னாங்க. அதுல இருந்து எப்படி விடுபடணும் அப்படின்றத பத்தி சொன்னாங்க. பள்ளியில் படிக்கும் ஆண் மாணவர்கள் போதைப் பொருட்கள் சம்பந்தமாக எங்கேயாவது அடிமையானால் அதை பயன்படுத்தினால் 10 9 8 என்ற எண்ணிற்கு தொலைபேசி மூலமாக கால் பண்ணி சொல்ல சொன்னாங்க. குழந்தை திருமணம், குழந்தை தொழிலாளி, பாலியல் சீண்டல்கள், ஆண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு பாலியல் சீண்டல்கள் நடைபெற்றால் போக்சோ என்ற 2012 அரசு அமுல்படுத்தப்பட்ட சட்டம் மூலம் சீண்டல்களை ஏற்படுத்தும் நபர்களை கைது செய்யலாம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் நன்றி.
2: உலக வெண்புள்ளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு இயக்கத்தின் செயலாளர் டாக்டர் கே உமாபதி எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி, அவர் பேசுகையில்,
3: June 25 உலக வெண்புள்ளிகள் தினம். வெண்புள்ளிகள் அப்படின்றது நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, ஆனா இதுக்கு பேர் தான் வெண்புள்ளியா அப்படின்னு தெரியாம கூட இருக்கலாம். சில பேரை நம்ம பார்த்திருக்கலாம், உடம்புல அங்கங்க வெள்ளை வெள்ளையா இருக்கும், இது பேரு தான் வெண்புள்ளிகள். இதை விட்டிலைகோ லூகோடர்மா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னா, நம்ம உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு கிருமிகளை வந்தா கொல்றதுக்காக இருக்கு. இந்த வெண்புள்ளிகள் வந்த விஷயத்துல நமது உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு மெலனோசைட் அப்படின்ற உடலுக்கு தேவையான ஒரு செல்லை தவறாக கிருமி என்பதனால் அதை அழித்து விடுகிறது. மெலனோசைட்டை எங்கெல்லாம் அழிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் வெள்ளை வெள்ளையா வரும். ஏன்னா அந்த மெலனோசைட் செல்கள் தான் தோலுக்கு நிறத்தை கொடுக்கிற மெலனின் என்கிற நிறமிய சுரக்குது. இந்த வெண்புள்ளி வர்றதுக்கு ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ காரணம் இல்ல, அதனால இது நோய் இல்ல, ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாது. ஆனா நம்ம தமிழ்நாட்டிலயும் இந்தியா முழுக்கவும் உலகம் முழுக்கவுமே இது நோயின்னு ஒரு தவறான கருத்து இருக்கு. அந்த தவறான கருத்தை அகற்றி அறிவியல் உண்மைய உலகத்துக்கு சொல்றதுக்கு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு இயக்கம். உலகம் முழுக்கவே June 25 உலக வெண்புள்ளிகள் தினமாக கொண்டாடுறாங்க. இந்த டே ஏன்னா, புகழ்பெற்ற பாப் இசை கலைஞர் மைக்கேல் ஜாக்சனுடைய நினைவு தினத்தை தான் உலக வெண்புள்ளிகள் தினமா கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஏன்னா மைக்கேல் ஜாக்சன் ஒரு கருப்பரா பிறந்து வெண்புள்ளியினால அவர் உடல் முழுக்க வெள்ளை ஆயிடுச்சு. அதனால அவர் தான் இன்னைக்கு வந்து வெண்புள்ளி இருக்கிற ஒரு உலக செலிபிரிட்டியா இருக்காரு. அவருடைய நினைவுனாலதான் கொண்டாடுறோம். இந்த நாள்ல நம்ம தமிழ்நாட்டுல மதுரையில் இருக்கிற தி அமெரிக்கன் கல்லூரியில அந்த மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி வரைவோம் என்ற தலைப்புல வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு ஓவியங்களை வரைய இருக்கிறாங்க. இந்த வெண்புள்ளிகளை முன்னாடி வெண்குஷ்டம் என்று அழைக்கிற ஒரு வழக்கம் இருந்தது. தமிழ்நாடு அரசு 2010 அப்படி அழைக்க கூடாது, வெண்புள்ளிகள் என்றுதான் அழைக்கணும்னு உத்தரவிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, 2025 வெண்புள்ளிகள் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்கணும்னு அரசாணையை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில பல்வேறு தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள பள்ளி கல்லூரிகள்ல உறுதிமொழி எடுக்கப்படுகிறது. நமது வெண்புள்ளி இயக்கம் சார்பில் மதுரையில் உள்ள தி அமெரிக்கன் கல்லூரியில வெண்புள்ளி தினத்தை ஒன்று கூடி வரைவோம், அதாவது ஆங்கிலத்துல மாஸ் பெயிண்டிங் என்ற பெயர்ல நடத்த இருக்கிறோம். இந்த கருத்தை, வெண்புள்ளிகள் நோய் அல்ல, அது ஒருவரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவாது, பரம்பரை பரம்பரையா வராது என்கிற அறிவியல் உண்மையை நீங்களும் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் அன்புடன் வேண்டுகிறோம்.
2: சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற பழைய ரூபாய் தாள்கள் மற்றும் நாணய கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
4: மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே நாணய சேகரிப்பு மற்றும் வரலாற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தேசிய அளவிலான நாணய கண்காட்சி சேலத்தில் நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் பல்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்த பழங்கால நாணயங்கள், அரிய தபால் தலைகள் மற்றும் வெளிநாட்டு பணத்தாள்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பண்டைய மன்னர்கள் காலத்து நாணயங்கள், பிரிட்டிஷ் இந்திய நாணயங்கள், சுதந்திரத்துக்கு முந்தைய மற்றும் பிந்தைய அரிய கரன்சிகள் மற்றும் பழங்கால கலைப்பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வந்த பிறகு பழங்கால நாணயங்கள் மற்றும் அதன் வரலாற்றை இன்றைய இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த கண்காட்சி மற்றும் விற்பனை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் சேலம் பாராமகால் நாணயவியல் வரலாற்று சங்கத்தின் இயக்குநர் சுல்தான்.
5: பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய நாணயவியல் வரலாற்றை அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சி மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. அனைத்து வெளிநாட்டுடைய பணத்தாள்கள் முதல் கொண்டு எல்லா நாடுகளுடைய நாணயங்கள் அனைத்தும் பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள். இதில் வியப்புக்குரிய

0: தகவல் என்ன என்று சொன்னால், உலக நாடுகளிலே அதிகமான பணத்தாள்களையும் நாணயங்களையும் வெளியிட்ட முதன்மையான நாடு இந்திய நாடு. இந்திய நாட்டினுடைய 1947 முதல் கொண்டு இன்று வரை சிறப்பு நாணயங்கள், மக்கள் புழக்கத்திற்கு வெளியிடப்பட்ட அனைத்து நாணயங்களும் தொகுப்பாக காணலாம். அது மட்டும் இல்ல, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்திய நாணயங்களும் இந்த இடத்துல காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள், அதையும் காணலாம்.
1: கண்காட்சியில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்து நாணயங்கள், சுதந்திரத்திற்கு முந்தைய மற்றும் பிந்தைய காலத்து ரூபாய்த்தாள்கள், நினைவு நாணயங்கள், அரிய வகை நாணயங்கள் என 500 மேற்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. காந்தி, அண்ணா, எம்ஜிஆர் ஆகிய தலைவர்களின் படம் பொறித்த நாணயங்கள், 1 அணா, 2 அணா, 1 ரூபாய் நாணயங்கள், பழைய 1000, 500, 100 ரூபாய் தாள்கள் என பல தலைமுறைகள் கடந்து வந்த பணத்தின் பரிணாம வளர்ச்சியை இந்த கண்காட்சி படம் எடுத்து காட்டியது. மேலும் புராதன பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. காலச்சக்கரத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய நிகழ்வில் சென்று வந்த அனுபவத்தை இந்த கண்காட்சி ஏற்படுத்தியது என்றால் அது மிகையாகாது.
2: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், 10 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இதுவரை அவர்களுக்கான அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. மக்களுக்கு சேவையாற்றுவதையே அடிப்படையாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். நாட்டின் தூய எரிசக்தி பயணத்தில் சூரிய சக்தி மின் உற்பத்தி முக்கிய பங்கு வகிப்பதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் உள்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் மக்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரதமர் மேற்பார்வையின் கீழ் செயல்படுத்தப்படும் பிரகதி தளம் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: घटना स्वयं ही घट पड़े। भारतीय सेना।
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து RRR திரைப்படத்திற்காக ராகுல் யாசின் நிசார் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து டான் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர், ஸ்ரீராம் சந்திரா, சஹிதி பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: for a fee of 2000 rupees per question until the 28th of this month. This fee is fully refundable if the challenge is accepted. India's newly appointed High Commissioner to Bangladesh, Dinesh Trivedi, formally assumed office today after presenting his credentials to Bangladeshi President Mohammad Shahabuddin at Bengabhavan in Dhaka. Following the credential presentation ceremony at the Presidential Palace, Trivedi visited the Indian Visa Application Centre in Dhaka to inspect its operations and interact with officials. In the FIFA World Cup, Curaçao will take on Ivory Coast in Group E match at Philadelphia in US at 1:30 Indian time. In another Group E fixture, Ecuador will face Germany at East Rutherford in at 1:30 AM IST. And that's the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட். ஒலிக்கவிருக்கும் திரைகான நிகழ்ச்சிகள் இதமான சுகமான பாடல்கள் உங்கள் செவிகளுக்கு விருந்தாக காற்றலையில் கலந்து வருகின்றன. ஒவ்வொன்றாய் கேட்டு ரசிப்போமா?

திருவடியில் சிலம்போசை பாட்டிசைக்கும் அணிமுத்து மாலை எட்டு தொகையாகும் பாட்டிசையும் செங்கோலே குரலாகும் திருக்குறளாகும்

0: இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்த திரைகானம் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்கள், இடம்பெற்ற படங்கள் சொல்லத்தான் நினைக்கிறேன், சந்திப்பு, ராஜராஜ சோழன், ராதா, பொண்ணுக்கு தங்க மனசு, அம்மனருள், அலைகள், கங்கா கௌரி, மணிப்பயல், பூக்காரி, சூரியகாந்தி, உலகம் சுற்றும் வாலிபன்.
1: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: The answer keys are now available at www.neet.nta.in. In the ICC Women's T20 World Cup, India defeated Bangladesh by 5 wickets in a Group A clash at Emirates Old Trafford in Manchester. India comfortably surpassed the target of 137 runs, scoring 139 for the loss of 5 wickets in 6.5 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட். ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் சொல்லாமலே, பிரியமுடன், ஜீன்ஸ் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள். முதலில் ஒலிப்பது சொல்லாமலே படத்திலிருந்து 2 பாடல்கள்.
2: நடராஜ், இங்க பாரு, இப்ப நான் சொல்றதெல்லாம் அப்படியே திருப்பி சொல்லிட்டு வரேன். ஓகே, எங்கே ரோஜா சொல்லு. சரி, வானம். வெரி குட். இப்போ சொல்லு சொல்லு சொன்னதை சொல்லு, எங்கே பாடு. அப்படிதான், சொல்லு சொல்லு.

இரவின் மடியில் நிகழ்ச்சியில் இதுவரை சொல்லாமலே பிரியமுடன் ஜீன்ஸ் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டோம். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தான், வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தான், வட்ட கண்கள் சுழந்தாடிட வாரா எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசைந்தா மலர், ஆடை கொஞ்சம் அசை

நினைந்தது உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா. கண்களைப் போலமை காவல் புரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா.

பஞ்சடையில் நெஞ்சமெனும் பஞ்சடையில் என் மடியில் விழுந்து கதை பேசினார். அந்தி வரும் தெந்தலையும்

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை சுபதினம், நம் நாடு, தெய்வ மகன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் உதிரி பூக்கள், சுவரில்லாத சித்திரங்கள், ரோசாப்பூர் அவிக்கைக்காரி ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். முதலில் உதிரி பூக்கள் படத்திலிருந்து பாடல்கள்.

உதிரிப்பூக்கள் படத்தின் பாடல்களை பாடியவர்கள் எஸ் ஜானகி, எஸ் பி ஷைலஜா. நிகழ்ச்சியில் அடுத்து சுவரில்லாத சித்திரங்கள் படத்திலிருந்து பாடல்கள்.

சுவரில்லாத சித்திரங்கள் படத்திற்காக பாடல்களை பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் பி சைலஜா ஆகியோர். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து ரோசாப்பூர் அவிக்கைக்காரி படத்திலிருந்து பாடல்கள்.

எனத்துக்கொண்ணா எதுக்கொண்ணா சின்ன பிள்ளனா பச்சை பிள்ளனா ஒண்ணு மாதிரியா கண்ணி பொண்ணுனா மதியமா எங்க படுத்துக்கிட்ட. பத்தல பத்தல பத்தலையா.

0: கண்ணு, ஆப்பத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்காய், அப்புறம் ஒரு பத்தமட பாயி, சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்குப்பொடி டப்பி.
1: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

0: வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணலமுங்க
2: சந்தோஷம். ஏ சம்பட்ட, தன்னால ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா?

0: சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க, முன்னாடி கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க. கல்யாணம் செஞ்ச அன்னைக்கு ராத்திரி ஆட்சி வாங்கணும் நாங்க, நெசமாக வருவேங்க. நெசமாக வருவேங்க, வயசான மனுஷங்க வாயார மனசார வாக்கணும் நீங்க. வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: டேய், ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும், மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா.
2: என்னங்க வழக்கத்தோட அதிகமா கேக்குறீங்க?
1: எனக்கு இல்லடா, அது உனக்கு.
2: எனக்கா?

பாபும் மூதோலானுக்கு முந்திரி தாட்டையும் வாங்கிட்டு வாடா சின்னிட்டு போடா வந்துடு உனக்கும் வீரம் நாங்க நான் திங்க போறேன் நான் திங்க போறேன் அப்புறம் பாரு நம்மூர் காளையை முட்டி பார்க்க போறேன் வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ வண்டி சோல செம்பட்டனா வித்து வர பொங்கட்டதா எல்லாம் சோதா போய் எல்லாம் சோதா நடந்து பாடு.

ரோசாப்பூர் அவிக்கைக்காரி பட பாடல்களுக்காக ஒலித்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி ஷைலஜா, மலேசியா வாஸ்தேவன், சிவக்குமார், வாணி ஜெயராம் ஆகியோர். நிகழ்ச்சியின் நிறைவாக பூந்தளிர் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளில் அடுத்து இடம்பெறுவது இனியராகும். இன்றைய நிகழ்ச்சியில் உஸ்தாத் யூனுஸ் ஹுசேன் கான் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை பழைய வெண்ணை ஏ என் பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். வடபழனி எஸ் வடிவேலு அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி புலரும் பொழுது. படை வீட்டு அம்மன் படத்திற்காக சித்ரா பாடியுள்ள பாடலோடு புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.

நேரம் 5:30. ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து பக்த மார்க்கண்டேயா படத்திலிருந்து வி. நாகையா பி. லீலா பாடியுள்ள பாடல்.